காசி வலட்ட கண்ணன்பே, காசி வலட்ட தின்னன்பே, மனுசு கமனும் மினிசு நீ. காசி வாசி அத்தியாயலங்க உமஹிங்காய் கண்ணட்டனே, மனுசு கமனும்

0: ஸ்ரீமுகையின் தேசினாக்கல வதால சத்திரவரன் திவ்யான் பிஹிவின் பிரியக்கல மகத்பல மகாபல மகானி சம்சதாயக ஊ பிரித்தேசனாவ சிரவணிய கிரீமட்ட தெங் அப்பி சூதானங் விமு பரிசமந்தோ தாயத்தி ரக்கத்தீதி பரித்தங் பிரித்த சேம ஆக்காரியக்கிம்ம ஆரக்ஷாவ சலசன்னேய இதா தும்பியங் வெலாகத் விசாலா மகானுவர யலி சுகித முதித ஊயே புதுன் வஹன்சே பிரமுக ஆரிய மகா சங்கரத்னே விசிங் சஜ்ஜாயனாக்கல ரத்தன சூத்திர தேசனாவே ஆனுபாவயனி எசே மகத்பலகினதின சூத்திர தேசனாவங்கின் சமங்வித ஊ மே பரித்ரான தர்ம தேசனாவ மெதன்சிட ஆரிய மார்க்கேஹி கமங்கரன்னா வூ மகா சங்கரத்னய தேசனாக்கரும் லபன பிரித்த மகத்பலாய் மகானிசம்சதாயக்காய் மகா பலகதுய் சதஹவ பிங்வதுனி பிங்வதியனி பரித்ரான தர்ம தேசனாவ ஆரம்ப கிரீமட பெற திசிரணிய சகித பஞ்சசீலிய சமாதங்கீம சந்தஹா
1: அவசராய் சுவாமின் வஹன்சே
0: நமஸ்கார
1: நமோ